சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுசரவண பவ சுப்பிரமணிய குருசரவண பவ சுப்பிரமணிய சுப்பிரமணிய குருசரவண பவ சுப்பிரமணிய ஜெய் சுசரவண பவ சுப்பிரமணிய குருசரவண பவ சுப்பிரமணிய சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணிய ஹர ஹர சிவ சுப்பிரமணிய சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணிய.